0: இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல நாட்டியம் ஆடுங்கள் பார்க்கலாம்.
1: சித்தன் சுவாமி,
2: een beetje te laat, maar toch nog het zesje halverwege. Roy Ayers, Ubiquity. Ik heb dat opgezocht. Ubiquity betekent overal op hetzelfde moment zijn.